0: ஒவ்வொரு தமையில்
1: ஸ்ரீலாங்கிய ரித்மய விஸ்வே சிசாரா லைவ் எஃப்எம்
2: livefm.lk